ஜூட்டுக்கண்ணா அந்த சூட்டுக்கண்ணா வந்தர் ஜூட்டுக்கண்ணா இப்படி.